0: நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், இராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: જય સાઈરામ શ્રોતાજનો, દર રવિવારે સવારે 7 વાગે આપ ગુજરાતી ભાષામાં શ્રી સત્ય સાંઈ બાબાની દિવ્ય વાણી સાંભળી શકશો. સત્ય, ધર્મ, શાંતિ અને પ્રેમનો દિવ્ય સંદેશ સાંભળી જીવનને ધન્ય બનાવીએ. આ છે રેડિયો પ્લેનેટ એફએમ 104.6. આ પ્રોગ્રામ ઇન્ટરનેટ વેબસાઇટ www.planetaudio.org.nz/સત્ય સાંઈ બાબા ઉપર સાંભળી શકશો.

0: ஃபங்க்ஷன் வி ப்ளே இட்
1: வைப் எஃப்எம் 104.6 இவரே எல்லாம் வைபானு பிரேக்ஃபாஸ்ட்ல ஆவி பறக்கிற புட்டும் கடலக்கறியும் பப்படும் பின் எக் ரோஸ்டும்
2: அதுவல்லே கிங்ஸ் பார்க்கில் பூரி பாஜி நார்த் இந்தியன் ஆலு பராத்தா பேபி பட்டுற கோம்போயும் அதுவும் ஜஸ்ட் $15
1: அப்ப லஞ்சின் காரியம்
2: அதுவும் ஜஸ்ட் $15 கொதி ஊரும் நார்த் இந்தியன் ஒரு சவுத் இந்தியன் கோம்போயும் பின் ஜஸ்ட் $20 கிட்டிலும் புஃபே லஞ்ச் உண்டு
1: பின்
2: இது மண்டே டு ஃப்ரைடே ஆன அவைலபிள் ஆயிருக்க பிரேக்ஃபாஸ்ட் டைமிங் 7:30 AM to 10:30 AM லஞ்ச் 12 PM 3 PM 1.
1: For pre-book.